0: தாக்கணுங்க எட்டரை கங்கச்சக்கு ஏன்னா போறான்
1: Organ and Tissue Authority, Brinamanga Nunaranak.
2: Hello, I'm Sandy, and you're listening to PRK Radio.